மசீதியாக எலக்ட்ரிமிகியாக ஒர்னாச்சேரியாக கரங்காலன் எல்லாம் உண்மை ஜப்பனுக்கு நீ பூ திராஞ்சே பாம்புங்கம் வேறு கள்ளம் போட்டான் காவ பள்ளி சொல்றது பலா தோய் கொள்ளால் டிஸ்பின்சிதால் இன்னும் அலிஃபினக்கு எல்முஹா ஹாம் ஹமம் இந்தல்லாஹி மங்கஃபயல் وما يدريك حمل ملفح يا محمد صلى الله عليه وسلم لعل الساعة تقيم بسبنج تكون قريبة منك لجهة من حمل ملفح منك أنك لجهة لو خمل منك نيو وعيد دوما لنكون منك نيو دوما لنكون بسبنج منك أنك لجهة جهة لول وعيد نيو بلوك عليك وما يدريك لعل الساعة تكون قريبة منك جهة لول ndax nit leg leg mu genn aduna genn waxane gi suñ ko waxon ne da ngay genn aduna ci fan yi diko gëm waaw man na jégué lool ba ñu won ci jakk mu fess del nga ne assalamu alaykum ñepp wa xeyla da suñu borom neena fukk ak ñent dañ genn ci jakk bi buñu fekk deen kenn du gëm ne mom ci fukk yi ak ñent lay bokk dede kenn ku ne xey da ngay xol ki nga japp ne yor na febaru jabet wala yor na febaru nangam wala ñi seen yaram xawa jeex wala yi demini ki yoy ñoo ñu lañu yaakar ne xayna ñom la waye amul kenn kuy limal sa bop ci lim bobu tabarakallah kon yalla tabaraku taala mu yoonte bi la'alla sa'ata takunu qariba suratu ahzab ay jëm ben fuk ak ñet inna allaha yalla la'ana al-kafirina saril na yoma den yefer gi wa a'adda lahum mudanchal len sa'ira sawra sawira yalla soril na yermandem al kafirina yefari moy la'ana wa a'dalahum mudanchal len sa'ira sawara sawira sawara wutan sawara wutak sawara wo xamni wu jangila khalidina fiha ci lañuy sax ba kañ abadan ba faw abadal abidin barul al qur'an di wax ci sawara khalidina fiha abadan waye nak amna ñoo xamne xalid ni fiya abadan ndax moy seen xol dafa amul ben tok iman dina amul ben tok iman nak xalid ni fiya abadan ñinga xamne seen xol amna tok iman ñom duñu